0: ஸ்ருதிரேவ பரமார்த்ததாயினி பக்திரேவ பவரோகநாசினி பக்திரேவ பரவேதனப்ரதா பக்திரேவ பரமோட்சகாரிணி பக்திரேவ பரமார்த்ததாயினி பக்திரேவ பவரோகநாசினி பக்திரேவ பரமார்த்த தாயினி பக்திரேவ பரமோட்ச காரிணி.
1: இட்ஸ் ஓன்லி டிவோஷன் தட் கிவ்ஸ் யூ ரியலைஸ் த பர்பஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் பாத். இட் இஸ் த டிவோஷன் தட் வில் ஹெல்ப் யூ டு கிராஸ் this ocean of life. It is the devotion that confers ultimately liberation.
0: Prema swarupulaina vidyat vidyatiniyulara,
1: embodiments of love, students, boys and girls,
0: prachina kalam nundi bharata deshamu aadhyatmika tattva prabhavamto సర్వ ప్రపంచమునకు భక్తిని చాటుతూ వచ్చింది.
1: In ancient times, Bharat has been propagating the principle, the message of devotion to the entire world.
0: భక్తి అనగా కేవలం జపము, ధ్యానము, పూజలు, పునస్కారము ఇత్యాది అంగములు కాదు.
1: Devotion does not merely mean penance, meditation or any ritual.
0: Bhakti anaga bhagavantuni paina gala premane bhakti.
1: Devotion means intense love for God.
0: Karma phala samsargam cheta kalishtam kalushitam kaanatvanti okka nischala nirmala niswarthamainatvanti premane bhakti.
1: That which is not polluted.

சாந்துடை தோஜெ தினகருடு சாந்துடை தோஜெ தினமுலிந்த குருசலையனு சலிகாலி சுருக்கு வச்சே பொலமுலன் ரேடி குருட்டி வெண்ணலோன குப்பலன் ஊச்சு காப்புரு கொந்துலெத்தி பதமுலன் பாடத்தொடகுதுரு ஜனபச்சேலகு முத்தியால சருளு கூர்ச்சி மெரப பண்டக்கு குங்கும மெருப்பு தாழ்ச்சி பந்தி பூவுல முகமு அல்லல்லந்த விப்பி மனகுருகம்புல தானிய சம்பதல நில்பி சரசுராலைனா

சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சந்தநாத சுப்பிரமணியம் ஓம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சந்தநாத சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சந்தநாத சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சந்தநாத சுப்பிரமணியம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் ஓம் சிவ சிவ சிவ சிவ சுப்பிரமணியம் ஹர ஹர ஹர சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சுப்பிரமணியம் சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம் ஹர ஹர சிவ சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் ஓம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் ஜெய சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம்